0: சட்டையாய் பாப்பா வெப்புத்தான்.
1: ஐயோ மனநா கட்கிட்டோக்கும் பாப்பா குயோ கேட்டோக்கும் பாப்பா கை டாஷ் கேட்டு கொட்டோம் முட்டோங்கானலாம் குட்டோம் விஷ்டா அக்கும் பாப்பா வா பங்கியா போன்
0: அல்லோ யாராய் இல்லா அச்சே இன்னோ பாப்பா
1: அச்சே அக்கும் பாப்பா நா அண்டும் கரோன் மிஷின் பா